திருக்குற தெருக்குற தொன்னா திருக்குற தெருக்குற தொன்னா தத திருக்குற தொன்னா திருக்குற தாதா திருக்குற தா தா தெருக்குற தொன்னா திருக்குற தாதா திருக்குற தா தா தா தெருக்குற தொன்னா திருக்குற தெருக்குற தொன்னா தத திருக்குற தொன்னா திருக்குற தெருக்குற தொன்னா தத திருக்குற தொன்னா திருக்குற தாதா திருக்குற தா தா.